அறுபது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே, அறுபது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே, ஈசனிடம் நாடு ஈசனிடம் நாடு இன்பம் காட்டவானே ஏற்றுக்கொள்வா.